0: நேர்களுக்கு வணக்கம். இந்த முறை உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்துவது எகிப்தின் கால்பந்து இரட்டையர்கள் ஒசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். ஒரே நாளில் பிறந்த இரு சகோதரர்கள் ஒரே அணிக்காக விளையாடினார்கள், ஒரே நாட்டுக்காக போராடினார்கள். இன்று அந்த நாட்டின் தேசிய அணியை ஒன்றாக வழி நடத்துகின்றார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் எகிப்தின் கால்பந்து உலகின் புகழ் பெற்ற இரட்டையர்கள் ஒசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். என்று அவர்களின் அசாதாரண வாழ்க்கை பயணத்தை நாம் உங்களுக்கு தெரியுமாவுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 1980களில் எகிப்து கால்பந்து உலகின் பெரிய மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கெய்ரோ நகரில் வளர்ந்த இரண்டு இளைஞர்கள் தங்களது திறமையால் உலகின் கவனத்தை ஈர்க்க தொடங்கினார்கள். 1966 ஆகஸ்ட் மாதம் 10 பிறந்த இரட்டையர்கள் ஒசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். இருவருக்கும் சிறு வயதில் இருந்தே கால்பந்தின் மீது அளவற்ற ஆர்வம். வீட்டின் முன்புறம் திருமைதானம், பள்ளி விளையாட்டு மைதானம், எங்கு பந்து இருந்ததோ அங்கு அந்த இருவரும் இருந்தார்கள். அவர்களின் பெற்றோர் கல்வியையும் ஒழுக்கத்தையும் முக்கியமாக கருதினாலும் கால்பந்தில் அவர்களின் திறமை நாளுக்கு நாள் வெளிப்பட்டது. எகிப்தின் மிக புகழ் பெற்ற கால்பந்து கழகங்களில் ஒன்றான அல் அஹிலி இவர்களின் திறமையை மிக இளம் வயதிலேயே கண்டறிந்தது. ஒசாம் ஒரு அதிரடி ஸ்ட்ரைக்கர், கோல் அடிப்பதில் அசாதாரண திறமை. இப்ராஹிம் உறுதியான பாதுகாப்பு வீரர், எதிரணியின் தாக்குதலை முறியடிக்கும் திறன். ஒருவர் தாக்குதல், மற்றொருவர் பாதுகாப்பு, இருவரும் சேர்ந்து அணிக்கு சமநிலையை உருவாக்கினார்கள். அல் அஹிலி பல லீக் பட்டங்களையும் ஆப்பிரிக்க சாம்பியன்ஷிப் வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்தார்கள். ஒசாம் ஹசன் எகிப்தின் கால்பந்து வரலாற்றில் மிக சிறந்த ஸ்ட்ரைக்கர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார். 170 மேற்பட்ட சர்வதேச போட்டிகளை விளையாடி 60 அதிகமான சர்வதேச கோல்கள் போட்டிருக்கின்றார். பல ஆண்டுகள் எகிப்தில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற பெருமையும் இவரை சாருகின்றது. அவரது வேகம், உடல் வலிமை, தலை பந்து திறன், கோல் முன் அச்சமில்லாத முடிவு, ஒரு கோல் வாய்ப்பு கிடைத்தால் அது பெரும்பாலும் கோலாகவே மாறும். இது இவரது விளையாட்டு முறையின் சிறப்பம்சம். இப்ராஹிம் அதிக கோல்கள் அடிக்கவில்லை, ஆனால் அவர் இல்லாமல் அணி முழுமையடையாது. அவர் ஒரு சிறந்த ரைட் பேக், தலைமை திறன், தந்திர அறிவு, பாதுகாப்பில் உறுதி. அவர் பல ஆண்டுகள் தேசிய அணியின் கேப்டனாகவும் இருந்தார். அமைதியாக அணியை வழிநடத்திய தலைவராக ரசிகர்களின் மரியாதையை பெற்றார். 1990 பிஃபா உலக கோப்பையில் எகிப்து மீண்டும் பங்கேற்ற போது இந்த இரட்டையர்களின் முக்கிய பங்கு வகித்தார்கள். ஆப்பிரிக்க கோப்பை ஆப்கான் போட்டிகளில் பலமுறை நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினர். 1998, 2006, 2008 ஆகிய காலகட்டங்களில் எகிப்து ஆப்பிரிக்க கால்பந்தின் சக்தி வாய்ந்த அணியாக உருவாக இவர்களின் பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்தது. உலகளவில் எகிப்தின் கால்பந்தின் தனி அடையாளம் உருவாகவும் இவர்கள் இருவரும் காரணமாறினார்கள். இந்த இரட்டையர்கள் சுவிட்சர்லாந்து மற்றும் கிரீஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு கழகங்களிலும் விளையாடி இருக்கின்றார்கள். அந்த அனுபவம் அவர்களின் விளையாட்டை மேலும் மேம்படுத்தியது. மீண்டும் எகிப்து திரும்பிய இவர்கள் அடுத்த தலைமுறை வீரர்களுக்கு முன்மாதிரியாக மாறினார்கள். வீரர்களாக ஓய்வு பெற்ற பிறகு தமது பயணத்தை தலைமை பயிற்சியாளர், உதவி பயிற்சியாளர் என்ற தலைப்பில் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஒசாம் ஹசன் தலைமை பயிற்சியாளராகவும் இப்ராஹிம் ஹசன் உதவி பயிற்சியாளராகவும் இன்று இணைந்து எகிப்திய தேசிய அணியை வழிநடத்தி வருகின்றனர். பல ஆண்டுகள் வீரர்களாக பெற்ற அனுபவத்தை இளம் வீரர்களுடன் பகிர்ந்து வருகின்றார்கள். இவர்களின் வெற்றிக்கு காரணம் கடின உழைப்பு, ஒழுக்கம், அணி செயல்பாடு, சகோதர பாசம். ஒருவர் தவறினால் மற்றொருவர் துணையாக இருந்தார். ஒருவர் வெற்றி பெற்றால் மற்றொருவர் முதலில் பாராட்டினார். போட்டி இருந்தாலும் பொறாமை இல்லை, வெற்றி இருந்தாலும் அகந்தை இல்லை. இதுவே இவர்களின் மிகப்பெரிய பலம். நண்பர்களே, ஒரு குடும்பத்தில் பிறப்பது அதிர்ஷ்டம், ஆனால் ஒரு நாட்டின் கால்பந்து வரலாற்றை மாற்றுவது மிகப்பெரிய சாதனை. ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன் ஒரு தலைமுறையை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் கால்பந்து அடையாளத்தையே உருவாக்கி இரட்டியர்கள். அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி, திறமை மட்டும் போதாது, ஒற்றுமை, ஒழுக்கம், தொடர்ந்து உழைக்கும் என பாங்கு இருந்தால் வரலாறு படைக்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.
1: அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு.
2: அன்பின் ஆர்வம் நட்பாய் வளரும்.
3: Attraction and affection born out of love will find its fruition in beautiful friendship.
1: அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை.
2: அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே துணை.
3: Love is at the root of righteousness, valor and courage.
1: அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தெளித்தற்று.
2: அன்பில்லாத மனம் பாலை நிலத்து பட்ட மரம்.
3: A green leafy tree will not sprout in a rocky desert. Likewise, a life without love will not flourish.
1: அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு.
2: அன்பே உயிர், அன்பு இல்லாதது வெறும் உடம்பு.
3: Love is the essential substance of life. Without love, we are only a collection of bones covered with skin.

0: அப்பாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னண்டியா
1: தண்ணிய போட்டுட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: ஆவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனால பூக்கடை
1: குழந்தைய அழல்ட ரஜினி முருகன் டீ குடுக்க சொன்ன.

0: பார்வதி.
1: போடா
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானு நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல?
2: ஏய் அதான்டா, என்ன தக்கிலிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா? உனக்கு ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
0: விரட்டி விரட்டி வெளுக்க

சிலரடியோடு தம்மை வதையே புரிக்குவதா. ஏ மகராசர்கள் உள்ள காலிதன் இல்ல யாமேனும் நினைவா. தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம். கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான்.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பக்கம் நிற்கும் பாடப்போரா பருவ கால கதைகள் சொல்வே.

0: பார்த்தாலே தெரியலையா?
1: பாலி சுக்கிரன் கூட்டான்னு நினைச்சேன்.
0: ஓஹோ, சரிதான், அவங்க தான் உங்களுக்கு பொருத்தம் போற இருக்க.
1: மரியாதையா பேசு. யார் நீ?
0: என் பேர் வீரன்.
1: ஓஹோ, உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு எங்க வந்த?
0: நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன்.
1: முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
0: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்க லேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தோம்.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு. இருக்கட்டும். ஏய்
1: பத்தியா, ஏய் யாம்ல
0: பா, நான்

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரண்டும் ஒன்றாய் கலந்து விடும் அழகிய மிதிலை நகரிலே ஜானகி காத்திருந்தாள் பகலிருந்தாள்.

0: பாடுங்க. ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: எனக்கு சீட்டு இல்லை என்று சொல்லிவிட்டு மாமனுக்கு வச்சாலுக்கு சீட்டு வழங்கி விட்டார்கள். தம்பி நாகராஜ சோழரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த மணிமாறனுக்கு எத்துறை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துணைகண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகியிருக்கின்றோம். ஆகவே பெரியோர்களே, எனது அருமை தம்பி நாகராஜ சோழரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்வியுடன் கேட்டுக் கொள்கின்றேன்.
2: நடைபெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும்.
3: ஏயா, நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம். இவனுங்க என்னடா சோப்பு டாப்பா கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. டெபாசிட் வாங்குவானுங்க.
4: கவுண்டிங் நடந்துட்டு அதை கொடுத்து இதை கொடுத்து சொல்லிட்டு இருக்கிய. தேர்தல் செல்ல சொல்லிட்டானா நடத்த வழி நினைப்ப வைத்தியாரப்ப. அம்மாவா சார், டெபாசிட் வாங்குவியா?
5: கிடைச்சால சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம் தான்.
4: ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல, அர்த்தம் கட்டவனாங்கறியா?
0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும்.

0: இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: தம்பி எங்கப்பா போறே?
1: மரத்தெல்லாம் வெட்டி பில்டிங் கட்ட போறேனே.
0: அட பாவி மனுஷா, இயற்கை எல்லாம் அழிய போகுது.
1: என்னென்ன சொல்றீங்க?
0: அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: பையில 10 பைசா இல்லாத நேரத்துல பசி கபகபன்னு எடுக்குதே. பகவானே, உன்னை நம்பி ஹோட்டலுக்குள்ள வந்தப்பா, வெளியே போறப்ப மனசு வகுறு நிறைஞ்சு போகணும். வாங்க சார், சப்ளை சார், வாங்க.
2: அழியறானே.
3: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும்.
1: அரிய செயலும் முயன்றால் கைகூடும்.
2: Do not get discouraged when the task is hard. Perseverance will give you due honor.
0: முயற்சி திருவினையாக்கும். முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும்.
1: முயற்சியே செல்வம் தரும்.
2: Perseverance brings success. Lack of perseverance leads to failure.
0: தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்.
1: தெய்வத்தால் முடியாததும் முயற்சியால் கைகூடும்.
2: Even if providence lets you down, hard work will not. Hard work will give you a fair reward.
0: ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர்.
1: விதியையும் வெல்வர் தளராது முயல்பவர்.
2: Those with untiring perseverance in hard work will overcome even the unyielding fate of destiny.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் நின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதை சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன், பாட வந்திருப்பவர் கணியன்.
1: நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமே சக்கி என்று சரண வைதினேன். நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமா உன்னை

0: கண் பாராயோ ஒன்னது சேராயோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: பையில 10 பைசா இல்லாத நேரத்துல பசி கபகபன்னு எடுக்குதே. பகவானே, உன்னை நம்பி ஹோட்டலுக்குள்ள வந்துட்டப்பா. வெளியே போறப்ப மனசு வகுறு நிறைஞ்சு போகணும். வாங்க சார், சப்ளை சார், வாங்க. ஆஹா, அடுக்கிறானே அடுக்கிறானே, குண்டன் கூறு கட்டி குமுக்கிறானே. ஹோட்டல் வெளியே வெயிட்டா இருந்தாலும் உள்ள ரொம்ப வெயிட்டா இருக்கே.
3: உங்களுக்கு என்ன சார் வேணும்?
2: நம்மளுக்கு முதல்ல ஒரு குஸ்கா மட்டும் கொடுங்க.
3: வெறும் குஸ்கா மட்டும் தானா?
2: முதல்ல அதை மட்டும் கொடுங்க சார், அப்புறம் பிளான் பண்ணி சாப்பிடுக்கிறேன்.
3: என்ன பிளான் பண்ணியா?
2: இல்ல இல்ல, என்னென்ன சாப்பிடறேன் பிளான் பண்ணி சாப்பிடறேன் சொல்லுங்க சார். போங்க சார், போங்க சப்ளை சார்.
3: ஓடி ஓடி சட்டைக்கு ஒரு குஸ்கா.
2: ஐயோ, ரேகையெல்லாம் அழியிற அளவுக்கு நக்கிறானே.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

வெள்ளியூர் சிலரளியூர் தமைவாதா ஏ புரிக்கு வாதா ஏ மகராசர்கள் உள்ள காளிதன் நில யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையான் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: தம்பி,
2: வாபா.
1: என்னங்களா?
2: அட, உன்னைதவா. ஏனப்பா, ஆள் 6-7 அடி இருந்துட்டு அரைமுடி தேங்காய் குடிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கியா? தப்பு இல்லையா? அது
1: மனசு தேங்காய் பொறுக்கிறது தப்புனா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்க.
2: எங்கிட்டயே நாத்தியம் பேசுறேனே.
1: உண்மையை பேசுறதுக்கு பேரு நாத்தியமாங்கண்ணா.
2: மனுஷனா பிறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கோண்ண.
1: அண்ணா, குடிஞ்சு தேங்காய் பொறுக்கறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதுங்க. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க.
2: என்ன
1: பின்னால தெரியுது இல்லைங்க, அரமனை
2: அதுல வேலை செய்யறோம். சொல்லு, வேணா சேர்த்து விடுறேன்.
1: இல்லைங்க, அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோணுங்க.
2: ஏய், அட பைத்தியக்கார, சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள போய் பாத்துட்டு வரேன் சொல்லு, அது ஒரு நியாயம் இருக்கு.
1: நினைச்சுங்காட்டித்தானுங்க வெள்ளக்கார நிலால போய் கால வச்சுட்டானுங்க. முடியாது நினைச்சதுனாலதான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கோங்க.
2: சரி, இவ்வளவு விவரமா பேசுற நாய் கரண்ட மாதிரி பணியின் போட்டுருக்க.
1: நாய் தானே கரண்டுச்சு.
2: எப்போ?
1: காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. அத பொறுக்கறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க.
2: நாய் ஜெயிச்சிருச்சாக்க?
1: இல்லைங்க, நான் தானே ஜெயிச்சேன். நாய் கொண்டு போட்டணுங்க.
2: அட பாவியே, நாய போய் கொண்டிருக்கேன் பாரு.
1: நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க? ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானு.
2: ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டுருக்கு. ஆமா, இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பொறுக்கிட்டு இருக்க?
1: எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 4 நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க.
2: வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்க அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவர் ஆகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சிட்டு நீ தேங்காய் பொறுக்கிட்டு இருந்தா இந்த தேசத்தை யார் காப்பாத்துறது? எங்கட வேலைக்கு வந்துறியா?
1: ஆ, சரி.
2: வேற என்ன?
1: அமாவாசை
2: போய் அந்த கோயில் கடையில் நான் சொன்னேன்னு சொல்லி கத்தி படாம நல்லா நகை நகை சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும்.
1: சரி,
2: எவ்வளவு வேணும்?
1: ஒரு 500 ரூபாய் கொடுங்க.
3: ஹலோ, இவ ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா?
1: தெரியுங்க. இன்னத்தன தான் போடுங்க. அமெரிக்கன் டாலருக்கு 7000 ரூபாய்.
2: இப்படி இப்படி ஆட இந்த கருவத்துக்கு ஏழை போடப்ப.
4: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாள் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டேய் டேய் ப்ளீஸ் டேய் டேய் அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்ற?

நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு இனிப்பு அடை. இப்போ சதுர்த்தி வருகுது, விநாயகர் சதுர்த்தி வருகுது. அதுக்கு நாங்கள் நல்ல இனிப்புகள் எல்லாம் செய்து வைப்போம். அதுக்கு இந்த அடையை நீங்கள் செய்து வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான டேஸ்டான நல்ல ருசியான நல்ல கமகமண்டு வாய்க்கில் கரையக்கூடிய மாதிரியான ஒரு அடை. இதை நீங்கள் இந்த முறை புதுசாக செய்து வச்சு நீங்கள் வழிபடலாம். நீங்கள் எல்லோரும் அநேகமாக செய்திருப்பீங்க. இதில்

நல்லா பழுத்து பழுத்த வாழைப்பழம் ரெண்டு, கொஞ்சம் பெரிய வாழைப்பழமாக ரெண்டு பழம் எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன வாழைப்பழம் என்று சொன்னால் நீங்கள் மூன்று எடுத்துக்கொள்ளலாம். நல்லா ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம்னா மூன்று எடுத்துக்கொள்ளலாம், நல்ல பெரிய வாழைப்பழம்னா ரெண்டு. இதுக்கு சர்க்கரை, அதாவது வெல்லம், சர்க்கரை என்று நாங்கள் இலங்கையாக்கள் சர்க்கரை என்று சொல்லுவோம், இந்தியாவிலெல்லாம் வெல்லம் என்று சொல்லுவீங்க. அது வந்து ஒரு கப், அந்த ஒரு கப் சர்க்கரைக்கு நீங்கள் சர்க்கரை அதாவது வெல்லம் அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு கப் தண்ணி, முந்திரி பருப்பு வந்து ஒரு பதினஞ்சு, பத்து அல்லது பதினஞ்சு, அது மாதிரி காஞ்ச திராட்சை வந்து அது ஒரு பத்து பதினஞ்சு, நெய் அரை கப், தேங்காய் துருவின நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், துருவின தேங்காய் வந்து கால் கப், இந்த கால் கப் இல்லை அரை கப், ரவை அரை கப், வறுக்காத ரவை அரை கப், அரிசிமா ரெண்டு டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்ச், அது வந்து இந்த சுவைக்கு நாங்கள் தூண்டுறதுக்கு போடுறது ஒரு பிஞ்ச் வந்து போட்டால் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏலக்காய் பவுடர் ஒரு முக்கால் டீஸ்பூன், மற்றது செய்கிறதுக்கு தேவையான வாழை இலை, வாழை இலை இருக்காத ஆக்கள் கிடைக்காத ஆக்கள் கோன், நல்ல முழு கோண்ட இந்த கோனை சுற்றி இருக்கும் அந்த அந்த லீஃப் மாரி ஒன்று சுற்றி இருக்கும் அந்த அதை கலட்டி நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் செய்யலாம். இந்த தமிழ் ஈசதுகள் செய்கிற மாதிரி நீங்கள் அதுலேயும் நீங்கள் செய்யலாம். அந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு அந்த சோளம் அதை எடுத்து நல்ல வடிவாக ஃப்ளாட்டாக்கி காய வச்சு பேக் பண்ணி விற்கிறாங்க, நீங்கள் அதை கூட வாங்கி தண்ணியில் ஊற போட்டு நீங்கள் இது செய்யலாம், நல்லா இருக்கும். அந்த வாசம் வரும், நீங்கள் அந்த அதில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கல அந்த வாசம் வரும். இப்போ நாங்கள் செயல்முறையை பார்ப்போம், எப்படி செய்கிறன்றது வெரி சிம்பிள் செயல்முறை, அந்த ஈஸியாக நீங்கள் செய்திருவீங்க. இப்போ வாழைப்பழத்தை நல்லா உரிச்சிட்டு அதை நீங்கள் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு சர்க்கரையை அதாவது அந்த வெல்லத்தை நீங்கள் உடைச்சி தூளாக்கிட்டு நீங்கள் அதை ரெண்டு கப் தண்ணி விட்டு ஒரு கொதி விடுங்க, நல்லா ஃபுல்லாக கரையிறதுக்கு, அந்த ஒரு கொதியிலேயே அது கரைஞ்சிடும், வடிவாக பாருங்கள் கரைஞ்சிடும். கரைஞ்ச பிறகு கொஞ்சம் மாற விட்டுட்டு அதை வடித்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அதில் தூசுகள் மண்ணுகள் எல்லாம் எப்படியும் இருக்கும் அதுக்குள்ள, நீங்கள் என்னதான் பார்த்தாலும் நல்லா சுத்தம்னு சொல்லுவாங்க, நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்ட துண்டோ ஏதோ வேறு மாதிரி, நீங்கள் வடித்து பாருங்கள் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பிறகு அடுப்பில் ஒரு சின்ன செய்ய போகிற வானிலையில் நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த முந்திரியையும் திராட்சையையும் வறுத்தெடுங்க. அதுக்கு பிறகு அந்த அதை வடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் இந்த வாழைப்பழத்தை ஒரு ரெண்டு மூன்று கரண்டி நெய் விடுங்க, விட்டு இந்த வாழைப்பழத்தை போடுங்க, போட்டு அதை நல்லா வதக்கி எடுங்க. அந்த நெய்யில் அது வதங்கி அவிஞ்சு வரட்டும், நல்லா வதங்கி வரும்போது நீங்கள் தேங்காய் பூவையும் போடுங்க. தேங்காய் பூவையும் போட்டு அப்படியே வறுத்து கொண்டு இருக்க ரவையையும் போடுங்க. இந்த நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா வறுபடணும், கொஞ்சம் நல்லா வறுபடுற அளவுக்கு ஒரு மூன்று நிமிஷம் ரெண்டு மூன்று நிமிஷம் நீங்கள் அதை வறுத்து கொள்ளுங்க. அது பிறகு நீங்கள் அரிசி மாவையும் போடுங்க, அதுக்குள்ள போட்டு அதையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள நீங்கள் ஏலக்காயையும் அந்த உப்பையும் போடுங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரைச்சி வச்ச வெல்லை அதாவது அந்த வெள்ளைப்பாக அந்த கரைசல் அது இந்த சக்கரை கரைசலை நீங்கள் அதுக்குள்ளே வடிகட்டி அப்படியே அந்த வடிகட்டினது தானே அதை அப்படியே விட்டு நல்லா கிளவுங்க. கலந்துட்டு அதை அடுப்பில் நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா கிளறுங்க. கிளறும் போது இன்னும் கொஞ்சம் நெய் விடுங்க, விட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கிளறுங்க. வடிவாக நல்லா கிண்டைக்கில் அது கட்டியாக வரும், நல்லா குக் பண்ணி கட்டியாக வரும், அது ஒரு திக்கான பதத்துக்கு வரும். அந்த நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு

0: நீங்கள் வாழையிலையே ஓரளவு துண்டுகளாக வெட்டி எடுங்க. வெட்டி எடுத்துட்டு அதை நெருப்பில் சாதுவாக காட்டுங்க. ஏனென்று சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு அது ஏழு. நீங்கள் கோண்ட அந்த லீஃபில் அதில் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது சோளத்தில் மூடி இருக்கிற அந்த கருக்கில் அதில் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், அதை வடிவாக கழுவிட்டு நீங்கள் அதையும் சும்மா ஒரு சுடு தண்ணிக்குள்ளேயோ அல்லது எதுக்குள்ளேயோ நல்லா முக்கி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது சாஃப்ட் ஆகிரும், மடிக்கேக்கில் கிளியாத மாதிரி ஆகிரும். அல்லது ட்ரை பண்ணி இருக்கிற அந்த லீஃப் இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதை தண்ணியில் சோக் பண்ணி எடுத்துட்டு அதில் நீங்கள் வச்சு மடிக்கலாம். இப்போ அந்த வாழலைய வடிவா பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதில் இந்த கலவையை வடிவாக ஷேப்பாக வைங்கோ. நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வைக்க போகிறீங்களா, ரவுண்டில் வைங்கோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் வடிவாக மடித்து ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்கேப் பீஸில் எடுக்கிறேன்னா அதை எடுத்துக்கொள்ளுங்க. வடிவாக ஃபோல்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் அந்த இட்லி அவிக்கிற தட்டில் வடிவாக அடுக்கி வையுங்கோ. வச்சுட்டு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் வடிவாக செய்து வச்சுட்டு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அதை தட்டை தூக்கி வச்சு கொதி வந்தால் பிறகு, நல்லா கொதித்து பாயிலிங் ஸ்டேஜ் வந்தால் பிறகு நீங்கள் அதில் தூக்கி வச்சு 5-6 நிமிஷம் மட்டும் நீங்கள் அதை அவிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான சுவையான வாழைப்பழ அடை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இது பார்க்குறது அதுக்குள்ளே நீங்கள் இந்த முந்திரி கலவையையும் சேர்க்கணும். அந்த முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்துத்தான் நீங்கள் பிறகு அதை கடைசியாக கிண்டி எடுக்கணும். கடைசி நேரம் அதை தூவிட்டு கிண்டி எடுத்து தான் நீங்கள் அதை செய்யணும்னு அதை மறந்துட்டேன். அதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஸ்டீம் பண்ணினா பிறகு பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மாற விட்டுட்டு பிரிக்கணும். பார்த்தீங்கன்னா அப்போல வடிவாகவும் இருக்கும், நல்ல ஷைனிங்காக, நல்ல டேஸ்ட்டாக, சுவையாக, மனமாக அந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வாராக்களுக்கு அந்த அப்படியே அந்த இலையோடையே சர்வ் பண்ணிக்கல ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவங்களும் பிரித்து பார்க்கல அவ்வளோ வாசம் தரும், நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இதை செய்து பார்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் வீட்லேயே சும்மா இது செய்து பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு நல்ல சுவையான ஒரு ஸ்நாக் வந்து இதில் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு வானலைக்கு தாங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்று கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் வாழைப்பழ அடை செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உடமுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து வந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக. You

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் முந்தி

0: ஆமா நான் அப்படி தான் பண்ணுவேன். உனக்கு என்ன?
1: அப்படியா? போன் அப்பாட குடி
2: குடுடா.
0: இதப்பா.
2: என்னடா அம்மா?
3: அப்பா மாறன் இந்த மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னா
1: ஹீரோன்னு சொல்றாம்பா.
2: அப்படியா?
3: ம்.
2: அவன் ஹீரோ என்னடா பண்ணுவான்? ம், கெட்டவங்களை அடிக்கிற மாதிரி நடிப்பான்.
4: என்ன
2: ஏய், இப்ப பேசவே மாட்டியா? ஏய் என்னடி? ஏய் மாறா, அப்பாட்ட பேச சொல்றா. அம்மா பேச மாட்டேங்கறா.
0: மா அப்பா கிட்ட பேசுமா? ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா, அப்பா பாவம்
2: இல்ல மா, பாவம்
3: இல்ல மா. அம்மா வாங்கிக்கோ மா.
5: ஏய் மாறா, நீ சாப்பிட்டியாடா?
6: ஓகே, நீ சேவா போயிட்டு வா, ஜாக்கிரதையா இரு. ஓகே. நீங்களும்.
5: ஓகே,
6: நான் வச்சிடறேன்.
0: ஆ ஓகே.
6: Bye.
7: இந்தாங்க சாப்பாடு.

0: பாப்பா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்க போறா.
1: வெனடி உன் பிரச்சனை, உங்க ஆத்தா வீட்டுக்கு அவள் தானே, கூட்டு போற போதுமா?
0: அதெல்லாம் வேணாம்.
1: ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க.
0: நான் அவனை ஓவரா பண்ணல.
1: வந்தேன்னு வச்சுக்கோ குண்டாத்தி. ஏ இரு இரு, இங்கே பாரு. இது முன்னாடி பேச மூஞ்சி டல்லாக இருந்தது, பொட்டு இல்லையே, இப்போ எப்படி வந்தது?
0: அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்துச்சு.
1: ஏய் நான் போலீஸ்காரன்டி, சொல்கிறேன்ல பொட்டு இல்லைன்றல.
0: இல்லை இருந்துச்சு.
1: ஏய் இல்லடி.
0: இப்போ என்ன பொட்டு இருந்தா என்ன இல்லைனா என்ன?
1: நான் கால் பண்ணுறவனே போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிக்க சொல்லு. பிடிக்க

0: ஏய், என்னடி ஒன்று புள்ளி தூக்கில் பேக்கை பிடி, பார்த்துட்டுருக்கா? ஏய், என்னடி திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தா? அதான் எல்லாத்தையும் ஃபோனில் பேசி முடிச்சாச்சு இல்லடி. ஏய், நான் பேசினா கண்ணை பார்த்து பேசுறி. பாரு,
1: கொஞ்சி பேசிட வேணாம்,
2: கண்ணை பார்க்கறதே
1: பேசுதடி.
0: கிரியாரத்து ரொம்ப பண்ண

0: அடக்க கட்டிக்க. நீ உனக்காக டவுனுக்கு போய் வாங்கிட்டு
1: வந்திருக்க. வேண்டாம் குடி, யாராவது பாத்துட்டு போறாங்க. ஐயோ
0: குடிக்கலையா? பிடிச்சிருக்கல கட்டிக்க.

டேனலுக்கு வணக்கம். இந்த வாரம் ஆகஸ்ட் 24 மற்றும் 31 இடம்பெற்ற உலக முக்கிய செய்திகள் இதோ. அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக உங்களுக்காக இந்த வாரத்தின் மிகப்பெரிய சர்வதேச செய்தியாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மீண்டும் நேரடி இராணுவ தாக்குதல் ஆரம்பமாக இருக்கிறது. ஆகஸ்ட் 31 ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோமஸ் பகுதியில் ஈரானின் ஏவுகணை தளங்களை அமெரிக்கா தாக்கியது. அதற்கு பதிலாக ஈரான் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை நோக்கி ஏவுகணைகளை ஏவியது. இதனால் ஏற்கனவே பதற்றத்தில் இருந்த மத்திய கிழக்கு நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோமஸ் உலக எண்ணெய் வர்த்தகத்தில் மிக முக்கியமான கடல்வழி என்பதால் இந்த மோதல் உலகளாவிய எண்ணெய் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. 45 எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராக அபராதம் அல்லது பறிமுதல் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. ஈரான் இந்த கடல் வழியை மீண்டும் முழுமையாக திறக்க சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. இதன் விளைவாக எண்ணெய் விலை உயர்வு, கப்பல் போக்குவரத்து செலவு அதிகரிப்பு, விமான எரிபொருள் விலை மீதான அழுத்தம், உலகளாவிய பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயமும் இருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கவலையை தெரிவிக்கின்றனர். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் மத்தியஸ்தின் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு 2027 கோடை வரை இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் மின்சார மற்றும் எதிரி சக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து பெரிய அளவிலான தாக்குதலுக்கு தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஒருபுறம் சமாதான பேச்சுவார்த்தைக்கான முயற்சி, மறுபுறம் போரின் தீவிரம் என நிலை தொடர்கின்றது. இமயமலை பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய மண் சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் நேபாளம் சீனா எல்லைப் பகுதியை பெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயிருக்கிறார்கள் மற்றும் 500 மேற்பட்டோர் இறந்திருப்பதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பனிப்பாறை உருகல் காரணமாக உருவான ஏரியின் நீர்மட்டம் அதிகரித்ததால் மற்றொரு பெரிய வெள்ள அபாயம் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 29 அன்று அந்த அபாயம் குறைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹெய்ட்டியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் பாதுகாப்பு நிலைமை இன்னும் மிக மோசமாக உள்ளது. ஆகஸ்ட் 24 அன்று தலைநகர் போர்ட்டோ பிரின்ஸ் அருகே இடம்பெற்ற மோதலில் குறைந்தது 47 பேர் கொல்லப்பட்டதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 24 அன்று அமெரிக்கா சிரியாவை ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் டெரரிசம் பட்டியலில் இருந்து நீக்கியிருக்கிறது. இந்த நடவடிக்கை சிரியாவின் சர்வதேச முதலீடு மற்றும் பொருளாதார முயற்சிக்கு முக்கிய தடையாக இருந்த ஒன்றை அகற்றுகின்றது. அதே நேரத்தில் சிரியா மற்றும் இஸ்ரேல் இடையேயான அமெரிக்க மத்தியஸ்தத்தின் பதற்றத்தை குறைக்கும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுகின்றது. தாய்வான் அதிகாரிகள் சீனாவுக்கு AI சேவரை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதாக கூறி 9 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கின்றனர். இதில் நிவிடா மற்றும் சூப்பர் மைக்ரோ நிறுவனங்கள் தொடர்புடைய ஊழியர்களும் இடம்பெற்றிருக்கின்றனர். அமெரிக்கா மற்றும் சீனா இடையேயான வர்த்தக போட்டியும் இந்த வாரம் முக்கிய செய்தியாக இருந்தது. சீனாவின் அதிக உற்பத்தி திறன் தொடர்பாக குற்றச்சாட்டலின் அடிப்படையில் சீன பொருட்களுக்கு 7.5% வரி விதிப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலித்ததாக ராய்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது. இதன் பின்னணியில் ட்ரம்ப் தொடர்புகள் மற்றும் இரு நாடுகளின் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. பாகிஸ்தான் மற்றும் ஈரான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் குறிப்பிட்ட தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழியை கண்டுபிடிப்பது. பங்களாதேஷ் சைனாவிடமிருந்து J-10CE ஃபைட்டர் ஜெட் மற்றும் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது. இது தெற்காசியாவின் பாதுகாப்பு சமன்பாட்டில் புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பதற்றம் உலக சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மீண்டும் எண்ணெய் விலை உயர்வை பொறுத்து பணவீக்கம் மற்றும் வட்டி விகிதங்கள் தொடர்பான அச்சம் காரணமாக உலக பங்கு சந்தைகளில் அழுத்தம் ஏற்படுத்தியிருக்கின்றது. லியோனல் மெஸ்ஸி சர்வதேச கால்பந்தாட்டத்திலிருந்து ஓய்வு பெறுகின்றார். ஆகஸ்ட் 31 அர்ஜென்டினா ரசிகர்கள் லயனல் மெஸ்ஸிக்கு நன்றி தெரிவித்து உணர்ச்சி பூர்வமான விடை கொடுத்தனர். பல ஆண்டுகளாக அர்ஜென்டினா அணியின் முக்கிய முகமாக இருந்த மெஸ்ஸி சர்வதேச கால்பந்து வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். சரி இணையர்களே, இது இந்த வாரத்துக்குரிய முக்கிய தகவல்கள் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக உங்களுக்கு கொண்டு வந்திருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள்.

பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் ப பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் க க க கே கு கு கே கு கு கு கே கே க க க கே கு கு க க கே கு கு கு கு கே கே வெரி குட் பாடுங்க. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாத்தி ஒண்ணு புடிச்சேன், புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல பண்டிச்சேன்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்த